கில்கத்து கான்ஹா குட்டுருவன் அவத் ஸ்ரோதோ ஹி ஸ்வர் தா மீனாட்சி மிஸ்ரா கா ஓர் அப் இன்னிக்கு ஸ்வர் மே ஹம் ஆப்கோ சுன்வாத்தே ஹே ஏக் ஓர் பஜன் தேரி பிகடி பாத் பன் ஜாயேகி ஆப் சுன் ரஹே ஹே சுகம் சங்கீத் கா காரியக்ரம்